மின்சார கண்ணா, எல்லாருக்கும் உன்னைய பிடிச்சிருக்கு தெரியுமா? உன் ஸ்டைலும் அழகும் இன்னும் உன்னை விட்டு போகலை.

0: ரேடியோ மேக்வாஸ் 90.4 டைம் செட்
1: 3 o'clock. திருவல்லையில் ஆதியமாய் லாசிக் சேவனம் லபியமாக்கிக் கொண்டு அமிதா ஐ கேர் இனி கண்ணடையும் கான்டாக்ட் லென்ஸும் ஒக்க மாற்றி காய்ச்சியுடன் சுவாதந்திரம் நேடும். 35 வருஷத்தை சேவன பாரம்பரியத்தோடு கூடிய திருவல்லையிலே ஐ கேர் ஹாஸ்பிட்டல் அமிதா ஐ கேர் கேட்டராக்ட், ரெட்டினா, கோர்னியா, கிளோகோமா, பீடியாட்ரிக் ஆப்தால்மாலஜி தொடங்கிய கண்ணின் எல்லா பரிசோதனைகளும் லாசிக் சேவனமும் இனி ஆதுனிக சௌகரியங்களோடு கூடி. இன்று தான சந்தர்ஷிக்கும் அமிதா ஐ கேர், இன்டர்நேஷனல் காம்ப்ளெக்ஸ், புஷ்பகிரி ரோட், திருவல்லா.

0: அந்த போலீஸ் ஸ்டேஷன் என்ன பேர் பரையாரு?
1: நீ அண்ணிக்கு பண்ணது பெரிய தப்பு. ஆனா ஒரு பொண்ணு ரேப் பண்ணிருக்கான், அதுவும் வயசுக்கு வராத ஒரு சின்ன குழந்தைய. அங்கே செய்யணவரை இந்த மாதிரி வெறித்தனமா தான் போடணும். அந்த தில்லை எனக்கு பிடிச்சது.

0: சந்தியா,
1: நானும் இவட அலக்கிக்கொண்டிருக்க.
0: ஞானும் இவட அலக்கிக்கொண்டிருக்க.
1: நாளைக்கு பாக்கலாமா?
0: பின்னந்தா காணாலும்
1: நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா?
0: பின்னந்தா
1: எனக்கு அப்பா அம்மா இல்ல, ஒரு பாட்டி மட்டும் தான் இருக்கு.
2: இந்த கல்யாணத்துக்கு எனக்கு சம்மதம். ஆனா என்ன வேலை?
0: அது இங்கே மற்றவர்களுக்கு பணி கொடுக்கணும் வேலை.
2: ஓ, அப்ப பெரிய வேலை இல்லையா?
0: பெருசும் சிறுதாக எடுக்கும். அதே மற்ற அனுகிரகம் உண்டல்ல.

0: ஃபாஸ்ட். மார் அத்தனாசியோஸ் காலேஜ் ஃபார் அட்வான்ஸ் ஸ்டடீஸ், ஆட்டோனமஸ் காலேஜ், திருவல்லா. மேக் ஃபாஸ்ட் காலேஜிலே விவித கோர்ஸுகளிலேக்குள்ள அட்மிஷன் ஆரம்பிச்சிருக்கோம். மலங்கர சுரியானி கத்தோலிக்க சப திருவல்ல அதிரூபத மேனேஜ்மெண்டின் கீழிலுள்ள ஸ்தாபனம். NAC A+, UGC 2F, DSIR அக்ரெடிட்டேஷன், AICTE அங்கீகாரத்தோடையும் மிகச்ச பிளேஸ்மெண்டோடு கூடியும் மகாத்மா காந்தி சர்வகலாசாலையுடைய கீழில் NIRF ராங்கோடு பிரவர்த்திக்கிற கேரளத்திலே பிரசஸ்த வித்யாபியாச ஸ்தாபனம். MBA, MCA, MSc விஷயங்களில் கழிஞ்ஞ 25 வருஷங்களுக்கிடையில் 200 ராங்குகൾ. நேஷனல் சைபர் டிஃபென்ஸ் ரிசோர்ஸ் சென்டராயும் சர்வகலாசால கவேஷண கேந்திரமாயும் பிரவர்த்திக்கோ. 4 ஓனேர்ஸ் பிருதங்களாய BCOM, BCA, BSc ஃபுட் டெக்னாலஜி ஆண்ட் குவாலிட்டி அஷ்வரன்ஸ் என்னீ கோர்ஸுகൾ கூடாது ഈ വർഷം മുതൽ BSc സൈക്കോളജിയിലേക്കും 2026 വർഷത്തേക്കുള്ള അഡ്മിഷൻ ആരംഭിച്ചിരിക്കുന്നു. അഡ്മിഷന് വേണ്ടി www.macfast.org എന്ന വെബ്സൈറ്റ് സന്ദർശിക്കുകയോ 9048565998 എന്ന നമ്പറിൽ വിളിക്കുകയോ ചെയ്യുക. മാക്ഫാസ്റ്റ്, മാർ അത്തനാസിയോസ് കോളേജ് ഫോർ അഡ്വാൻസ് സ്റ്റഡീസ്, ഓട്ടോണമസ് കോളേജ്, തിരുവല്ല. Agencies, Thiruvalla, Crompton Paints, Kirloskar, V-Guard Pump Setugal, Crompton Fans, Syntex Water Tanks, Kelachandra PVC Pipes, Mikachina Plumbing Materials Thudangiyava, Wholesale Ayum, Retail Ayum, Kazhinja 53 Varshangalayi Vitharanam Cheythu Varuna, Thiruvallayile Mikacha Sthapanam, Geo Agencies, Mithamaya Vila, Mikacha Vilpananandara Sevanam, Geo Agencies, Kaveri Building, Deepa Tavernu Samipam, Thiruvalla.
1: Ready Macfast 90.4 Time Sync
2: 7 o'clock.

0: ரெடி மேக்ஃபாஸ்ட் 90.4 டைம் செட்
1: 8 o'clock. வருஷங்களாய் விதரணம் செய்து வருது திருவள்ளையிலே மிகச்ச ஸ்தாபனம் ஜியோ ஏஜென்சிஸ் மிதமாய வில மிகச்ச வில்பனானந்தர சேவனம் ஜியோ ஏஜென்சிஸ் காவேரி பில்டிங் தீபா டவர்னு சமீபம் திருவள்ளா.

0: ஏஜென்சிஸ் திருவண்ணா, கிராம்ப்டன் பேஸ், கிர்லாஸ்கர், வி கார்ட் பம்ப் செட்டுகள், கிராம்ப்டன் ஃபேன்ஸ், சிண்டெக்ஸ் வாட்டர் டேங்க், கேலச்சந்திரா பிவிசி பைப்ஸ், மிகச்சின பிளம்பிங் மெட்டீரியல்ஸ் தொடங்கியவ ஹோல்சேலாயும் ரீட்டெயிலாயும் கழிஞ்ச 53 வருஷங்களாய் விதரணம் செய்து வருன திருவள்ளையிலே மிகச்ச ஸ்தாபனம் ஜியோ ஏஜென்சிஸ். மிதமாய வில, மிகச்ச வில்பனானந்தர சேவனம். ஜியோ ஏஜென்சிஸ், காவேரி பில்டிங், தீபா டவர்னு சமீபம், திருவள்ளா.
1: சர்ஜரி என்று கேட்கும்போதே பேடியா?
2: விஷமிக்கண்ட, செங்கன்னூர் KMC ஹாஸ்பிட்டலிலே இன்டர்வென்ஷனல் ரேடியோலஜி விபாகத்தில் சஸ்திரக்ரிய இல்லாத ஸ்ட்ரோக், ஃபைப்ரோய்ட்ஸ், புரோஸ்டேட், தைராய்ட், காலிலே ப்ளோக்குகளுக்கும் மற்ற சங்கீர்ணதகளுக்கும் அதிவேகம் மிகச்ச சிகிச்சை. டாக்டர் KM சிரியன், இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ், செங்கன்னூர்.